போலூரே, இங்கிலீஷ் போலூரே, ஹோட்டல் கோலூரே, கிட்டிபிட்டு போலூரே, ஹோட்டல் கோலூரே. நிக்கலே மேரா ஜுலூஸ் பேண்ட் பாஜே கே சாத், ரோஜ் மேரி சலாமி கோ தோப் சலேகி, ரோஜ் மேரி சலாமி கோ தோப் சலேகி. பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம்